0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 10 மணி. இன்று நம் சபரி வானொலியில் ஒரு புதுமையான நிகழ்ச்சி ஆரம்பம். இந்நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து வழங்குபவர் அவரே, அவர் பெயரை அறிவிப்பார். இந்நிகழ்ச்சியைக்கு உறுதுணையாக இருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அவரே அவர் பெயரை அறிமுகப்படுத்திக் கொள்வார். இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?
1: சங்கீத சாகரம் ஜேசுதாசின் குயில் குதூகலம் பொங்கும் பாடல்களோடு யாழ் சுதா.

இயற்கை படைத்த அத்தனை வசீகரங்களும் வண்ண கோலங்களும் மட்டுமல்ல, இளையராஜா அவர்கள் படைத்த அத்தனை அத்தனை இசை செல்வங்களும் எனக்காகத்தான்.

எனக்காக எழுதுகின்ற ஒவ்வொரு கடிதமும் என்னை எனக்கே உணர்த்துகின்ற கண்ணாடி, என்னை எனக்கே காட்டுகின்ற கண்ணாடி.

காவிய காதல்களுக்கு எல்லாம், புராண இதிகாச காலத்தில் நிகழ்ந்த காதலுக்கு எல்லாம் இணையானது நமது காதல், ஆத்மார்த்தமான நமது காதல்.

சொர்க்கம் என்பது கற்பனை அல்ல. சொர்க்கம் என்பது கற்பனை அல்ல, அது நிஜம் என்பதை உனது வரவு எனக்கு உணர்த்தியது.

ஆமாம், பூமியிலே சொர்க்கம் படைக்கின்ற நாதகலா ஜோதி இளையராஜாவின் நந்தவன இசையில் சங்கீத சாகரம் யேசுதாஸ் அவர்கள் பாடிய மனது மறக்க முடியாத மணிமகுட பாடல்களை உங்களோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருப்பது யாழ் சுதாகர். தென்றலும் திங்களும் பூக்களும் உனது புகழை பாடுவதில் என்னோடு போட்டி போடுகின்றன.

தென்றல் பாடும் தேன் மாலை நேரம், தேவி விழிகள் கவி ஊஞ்சல் ஆடும், மன்னன் வருகை மயக்கம் பரப்பும், விடிய விடிய மயக்கம் தொடரும்.

கற்றுக் கொடுத்ததை சரியாகவே செய்கின்றது. நீ சொல்லிக் கொடுத்ததை தின்றல் இதமாகவும் நளினமாகவும் செய்கின்றது.

எனது வாழ்க்கையில் நான் முதன் முதலாக விரும்பி கேட்ட பாடல் நீதான். எனது வாழ்க்கை என்ற நந்தவனத்தில் முதன் முதலாக மலர்ந்த பூவும் நீதான்.

எனது வாழ்க்கையிலே ஒலித்த முதல் பாடல் நீதான். நான் கடைசி வரை கேட்டு கேட்டு கரைய விரும்புகின்ற ஒரே பாடலும் நீதான். நான் கடைசி வரை கேட்டு கேட்டு கண் மூட விரும்புகின்ற ஒரே பாடலும் நீ மட்டும்தான்.

பூங்காற்றாய் தாளாட்டுகின்ற இளையராஜா அவர்களின் இன்னிசையில் இசை வார்ப்பில் சங்கீத சாகரம் ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய பொன் தமிழ் கீதங்களை இதுவரை நேரமும் கேட்டு ரசித்தோம். விடை பெறுவது யாழ் சுதாகர்.

என்ன நேயர்களே, அழகான அருமையான பாடல். கேஜே யேசுதாஸ் உடன் பிற பெண் பாடகிகள் பாடிய அழகான ஒரு அருமையான பாடலை தொகுத்து அனுப்பிய ஓய்வு பெற்ற அறிவிப்பாளர் யாழ் சுதாகர் அவருடைய விருப்பத்தில் பாடல்கள் வளம் வந்தது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் மனுசியா. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நில இயக்குனர் மற்றும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு இன்று பிற்பகல் 3 மணிக்கு இதயராகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நன்றி, வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:01. இன்று நம் சபரி வானொலியில் இதய ராகம் நிகழ்ச்சியில் கோவை ராஜேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் விஜயகுமார் நடித்த ஒரு சில படத்திலிருந்து ஒரு சில படப்பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேய சொந்தங்களே. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் மனுசையா. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தொடக்கத்தில் என்ன தவம் செய்தேன் இந்த படத்திலிருந்து அந்தியில் சந்திரன் வருவது ஏன் என்று தெரியவில்லையே, அவர்களே விடை சொல்வார்கள். இதோ எஸ்பி பாலசுப்ரம் வாணி ஜெயராம் குரலில் இந்த பாடல்.

தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடல் ஒழித்துச் சென்றது கேஜே யேசுதாஸ் வாணியம்மா குரலில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், கன்னியாகுமரி இருநெல் ஜெகதீஷ் ஐயாவர் இதயராகம் என்னும் இனிய நிகழ்ச்சியில் இன்று கோவை ராஜேஸ்வரி அம்மாவின் இனிய பாடல்களை தந்து நிகழ்ச்சியை அழகுபடுத்தும் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசியா அம்மாவுக்கும் இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்களோடு இனிமையான பாடல்களை இளம் தென்றல் காற்றாய், இன்னிசை மழையாய், தேன் சுவையாய், தித்திப்பாய், திகட்டாத தேனமுதாய், இதயத்தை திருடும் இதமான இசையாய் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்களோடு பதிவிட்டு வாழ்த்த கூடிய அனைத்து உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நிகழ்ச்சி வெல்லட்டும், சிறப்பு, சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள், நன்றி. அடுத்து சென்னை தனபால், பாரதி தனபால் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், வாருங்கள் சகோதரி. அடுத்து நம் நிகழ்ச்சியில் ஆரணி பிரகாஷ் அவர்களும் நில இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்களும் இணைந்துள்ளார்கள், வாருங்கள், நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும், மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், இனிமையான இதமான பாடல் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும், அருமை சூப்பர் என்றும், அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒழித்த பாடலுக்கு நம் தேன்மொழி சகோதரி நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, தனிப்பக்கத்தில் பாடலை தொகுத்து அனுப்பிய கோவை ராஜேஸ்வரி ராஜேஷ், புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா இவர்களுடன் பாண்டிச்சேரி சிவரஞ்சினி சகோதரியும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். ஜானகி சபதம் இந்த படத்திலிருந்து இளமை கோவில் ஒன்று, இதோ கே ஜே யேசுதாஸ் சொர்ணலா சொர்ணா குரலில். இதோ

அழகான அருமையான பாடல். கேஜே யேசுதாஸ் சொன்னா பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், அரிதான பாடல், அருமையான பாடல், பாடலை தேர்வு செய்த சகோதரிக்கு நன்றி நன்றி, சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள் சோலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள். அடுத்து பொள்ளாச்சி முருகன் என்பவர் தனிப்பக்கத்தில் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றியிலும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். முகத்தில் முகம் பார்க்கலாம் இந்த படத்திலிருந்து ஆசை நெஞ்சின் கனவுகள். இதோ மலேசியா வாசுதேவன், சுசிலம்மா குரலில். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: அழகான அருமையான சூப்பரான பாடல் ஒலித்து சென்றது. மலேசிய வாசுதேவர் சுஜிலம்மா குரலில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் யாரும் இல்லை, நாம் தான் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். சிறப்பு. அடுத்து நந்தா என்னிலா இந்த படத்திலிருந்து அதே படத்தின் பாடல் வரிகளில் நந்தா என் வெண்ணிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா குரலில் இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.
1: सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI powered पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा।

என்ன நேயர்களே, அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி நந்தா, நீ என் நிலா பாடல் அருமையான பாடல் கேட்டு ரசிக்க இனிமையான பாடல். நந்தா நீ என் நிலா பாடல் அருமையான பாடல் கேட்டு ரசிக்க இனிமையான பாடல், சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள் இந்த பாடலுக்கு முன்பு ஒலித்த பாடலுக்கு ஆசை நெஞ்சின் கனவுகள், அந்த பாடலுக்கு ஆசை நெஞ்சில் கனவுகள் வளர்ப்பிறை அருமையான பாடல் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். இதற்கு முன்பு ஒலித்த பாடலுக்கு, இப்பொழுது ஒலித்த பாடலுக்கு நந்தா நீ என் நிலா நிலா இனிமையான பாடல் பாடல்களை கேட்டு பதிவு செய்ய முடியவில்லையே, பரவாயில்லை பாடல் கேட்டாலே போதும் சகோதரி. அடுத்து பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா இவர்களுடன் பாண்டிச்சேரி சிவரஞ்சினி அவருடைய தாயார் கலாவதி, தந்தையார் லோகநாதன் மற்றும் பொள்ளாச்சி முருகன் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கும் மனமார வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:24. இதோ அடுத்த பாடலுக்கு செல்வோம். 1000 ஜென்மங்கள் இந்த படத்திலிருந்து கண்ணன் முகம் காண காத்திருந்தால் பாருங்களேன், 1000 ஜென்மம் எடுத்திருக்காங்க கண்ணன் முகம் காண. இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். ஜெயச்சந்திரன், என் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் என் அருமை அம்மா வாணி அம்மா குரலும் இருவர்களும் சேர்ந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள். காயத்ரி அவர்கள் வாணியம்மா குரலில் ஒரு இனிமையான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், வந்துவிட்டேன் என்று நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் ஐயா வாருங்கள். காயத்ரி அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், அக்காலத்து பயிர்களையே இன்னும் இக்காலத்திலேயே விதைத்தால் பார்ப்பதற்கு கண்களுக்கு பசுமையாக இருக்கும். அக்காலத்து பயிர்களையே இன்னும் இக்காலத்திலே விதைத்தால் பார்ப்பதற்கு கண்களுக்கு பசுமையாக இருக்கும், ஆனால் ஒன்றையே பார்ப்பது போல இருக்கும். சிறப்பு. இடையிடையே புது புது பயிர்களையும் விதைத்தால் பூமிக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் நான் அந்த ராகம். சூப்பர் சூப்பர், அருமையான ஒரு பதிவையா. அந்த காலத்து பாடலையும் கேட்கலாம், இந்த காலத்து பாடலையும் கேட்கலாம். அதற்கு தான் இந்த ஒரு பதிவு எடுத்துக்காட்டு. சூப்பர் சூப்பர், வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள், அருமையான பாடல் என்றும் இனிமையான இசைத்தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் சூப்பர் என்றும் மலர் தூவி வாழ்த்தி உள்ளார்கள். அருமை, சூப்பர் சூப்பர். அடுத்து பாடல் இனிது நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு அழகான அருமையான பாடல் தான் ஒலித்து சென்றது. அடுத்த பாடல் படம் மேயர் மீனாட்சி. இந்த படத்திலிருந்து திருமுருகன் அருகினிலே வள்ளி குரத்தி. இதுக்கு முன்பு ஒலித்த பாடிய அதே பாடகர்கள் தான் இந்த பாடல்களுக்கும் குரல் கொடுத்தவர்கள். இதோ

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம் குரல் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி எங்கே ஓடுகிறார் தெரியவில்லை, ஓடுறா பழனிசாமி ஓடு ஓடு ஓடு என்று ஒரு அழகான ஒரு பதிவை ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஓடுங்கள் ஐயா, ஓடி ஓடி ஓடி ஓடிக்கொண்டே இருங்கள். சிறப்பு. அடுத்து எங்கே போகிறாருன்னு தெரியல, வள்ளி குறத்தியை பார்ப்பதற்காகவோ என்று தெரியவில்லை. சரி, எங்கே போகட்டும், பார்க்கலாம். அடுத்து தேன்மொழி சகோதரி அவர், ஆகா அருமை, இசைத்தரம் சூப்பர் என்றும் பாராட்டி முருகனை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு, சூப்பர் என்று விதையணைந்த வாழ்த்துக்கள் என்று பாராட்டி உள்ளார்கள் தேன்மொழி சகோதரி அவர்கள். தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிசாமி அவர்கள், நான் போட்ட பதிவுக்கு புதிய பறவைகளை பிடிப்பதற்காக ஓடுகிறேன். ஓடுங்க ஓடுங்க, ஏன் பழைய பறவைகள்லாம் கிடைக்காதோ, புதிய பறவை தான் கிடைக்குமோ, சரி ஏதோ ஒரு பறவைகளை பிடித்து வாருங்கள். அடுத்து நன்றி. அடுத்து நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், திருமுருகன் அருகினிலே வள்ளி குறத்தி என்று ஒரு அழகான ஒரு பதிவை போட்டு நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் ஐயா, நன்றி. அடுத்து தேன்மொழி சகோதரிகள், மிக இனிமை இந்த பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள், இதை இணைந்த வாழ்த்துக்கள் என்றும். காயத்ரி அவர்கள், அழகான பாடல் கேட்டு வெகு நாளாகிவிட்டது என்றும் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், திருமுருகன் அருகினிலே வள்ளி குறத்தி என்று அந்த பாடலுக்கு தெய்வயானை எங்கே போயிருக்காங்க, அவர்களும் பக்கத்தில் தான் இருப்பார்கள். நன்றி. அடுத்து தொட்டாம்பாளையம் பழனிசாமி அவர்கள், கீதநேசன் ஐயா போட்ட பதிவுக்கு தெய்வயானை அழகாக இருக்கும் முருகனை காண சென்றிருக்கிறார், தெய்வானையை அழகாக இருக்கும் முருகனை காண சென்றிருக்கிறார், இங்கே இருப்பதெல்லாம் பழைய முருகன். ஐயோ, பழைய முருகன் புது, எப்படியா இதெல்லாம் தோணுது உங்களுக்கு பழனிசாமி ஐயா அவர்களே? நன்றி நன்றி. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், தொட்டாம்பாளையம் பழனிசாமி போட்ட பதிவு, ஐயா வாருங்கள் வணக்கம் என்று ஒரு வணக்கத்தை தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. அடுத்து இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் கோவை ராஜேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் விஜயகுமார் நடித்த ஒரு சில படங்களிலிருந்து ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. பாடல்களை தொகுத்து அனுப்பிய தனிப்பக்கத்தில் ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, ராஜேஷ், கும்பகோணம் மனோகரண்ணா இவர்களுடன் பாண்டிச்சேரி சிவரஞ்சனி, அவருடைய தாயார் கலா, தந்தையார் லோகநாதன் மற்றும் பொள்ளாச்சி முருகன் அவர்களும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் தனிப்பக்கத்தில். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியிலும் தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமவரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:38. அடுத்த பாடலுக்கு வருவோம். தென்னங்கீற்று இந்த படத்திலிருந்து மாணிக்க மாமணி மாலையில் இது எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணியம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் என்று நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியவில்லை, உங்களுக்கு தெரிந்தால் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. தென்னங்கீற்று படத்திலிருந்து மாணிக்க மாமணி மாலையில் இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், கன்னியாகுமரி இரணியர் ஜெகதீஷ் ஐயா அவர் இதற்கு முன்பு ஒரு பதிவு போட்டார், அதை நான் வாசிக்கவில்லை, மன்னியுங்கள் ஐயா. ஒலித்த பாடலுக்கு சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார். அந்த பாடலுக்கும் இந்த இப்பொழுது ஒலித்த பாடலுக்கும் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து கோவை காயத்ரி அவர்கள், மாணிக்க மாமணி மாலையில் பாடல் மிகவும் அருமையான பாடல், நல்ல ஒலித்தரத்தில் பாடல்களை எல்லாம் சிறப்பாக அமைந்துள்ளது அனுசையாக்கா என்று பாராட்டியுள்ளார்கள். ஏதோ எனக்கு தெரிந்ததை நான் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன், அவ்வளவுதான். அடுத்து பாரதி தனபால் அவர்கள், கேட்காத பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள், அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. அடுத்து நம் கீதநேசன் ஐயா அவர்கள், வெள்ளிமணி மாலை தங்கமணி மாலைக்கே கஷ்டம் கஷ்டகாலம், வெள்ளிமணி மாலை தங்கமணி மாலைக்கே கஷ்டகாலம், இப்போ மாணிக்க மணி மாலையா அப்படி என்று ஒரு அழகான ஒரு நகைச்சுவை பதிவு. என்ன பண்ணுறது, அது பாடல் வரிகள் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்குதுவா, காதால் கேட்டு மனதால் இன்புறுவோம், அவ்வளவுதான். அடுத்து கோவை காயத்ரி அவர்கள், எஸ்பிபியும் மற்றும் வாணியம்மா அவர்கள் பாடிய பாடல் என்று ஒரு குறிப்பிட்டுள்ளார். ஏனென்றால் எப்படி சொல்வது, வருடங்கள் மாறினாலும் மாதங்கள் மாறினாலும் நாட்கள் மாறினாலும் நேரங்கள் மாறினாலும் என் அம்மாவை என்னால் மறக்க முடியாது, ஆகையால் தான் அவர் பெயரை உச்சரிப்பதில் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கின்றது, நன்றி. அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள், அருமையான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டி பாடலுக்கு குரல் கொடுத்த எஸ்பிஐ கண்முன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், 3:20 வரைக்கும் தூங்கி எழுந்திருச்சிட்டு வந்து ரேடியோ போட்டால் சுறுசுறுப்பான பாடல் கேட்கலாம்னு பார்த்தா, டே டே டே டே இருடா இரு இரு, எங்கே ஓடுற நீ பழனிசாமி, இருடா ஓடாத நீ ஓடாத நில்லு, ஓடியே போயிட்டான் ஒரு புதிய பறவை ரெக்கை ஐயோ வளர்ந்துருச்சு, அதனால் இணையதளத்தை விட்டு பறந்து போய்விட்டது. ஐயோ, இந்த ஏதோ ஒரு படத்தில் ஒரு பாடல் வரும், எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு வரவில்லை, சிவாஜி படம் என்று நினைக்கிறேன், அது போல இருக்கு இந்த ஒரு பதிவு, சூப்பர் சூப்பர். 3:20 வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்து ரேடியோ போட்டால் சுறுசுறுப்பான பாடல் கேட்கலாம்னு பார்த்தா, டேய் டேய் டேய் டேய் இருடா இரு இரு, எங்கே ஓடுற நீ பழனிசாமி, இருடா ஓடாத நீ ஓடாத நில்லு, ஓடியே போயிட்டான்ச்சு புதிய பறவை ரெக்கை வளர்ந்துடுச்சு, அதனால் இணையதளத்தை விட்டு பறந்து போய்விட்டது. அட கடவுளே, அருமை சூப்பர். தேர்மொழி அவர்கள், அரிதான பாடல் சிறப்பு, பாடலை தேர்வு செய்த சகோதரிக்கு நன்றி, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். காயத்ரி அவர்கள், தொட்டாம்பாளையம் பழனிசாமி போட்ட பதிவுக்கு, காலத்தால் அழியாத பாடல்கள் அண்ணா இவையெல்லாம், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தொட்டாம்பாளையம் பழனிசாமி அவர்கள், கீதநேசன் ஐயா போட்ட பதிவுக்கு, வெள்ளிமணி மாலை தங்கமணி மாலைக்கே கஷ்டம் காலமாக இருக்குது, மாணிக்க மாலைக்கு எப்படி அப்படின்ற போட்ட பதிவுக்கு, உண்மைதான் ஐயா என்று பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி சகோதரி அவர்கள், பாரதி தனபால் போட்ட பதிவுக்கு, கேட்காத பாடல் பாரதி ஸ்டிக்கர் போடவில்லையா பாருங்களேன், இதுதான் தூண்டுகோள், தூண்டுகோள் கொடுத்து கொண்டிருக்கின்ற அவர் எழுத்து வகையில் அழகாக போட்டு கொண்டிருக்கின்றார்கள், ஸ்டிக்கர் போடவில்லையாம் பாருங்களேன், இது ஒரு விபரீத விளையாட்டு அல்லவா, சரி ஏதோ ஒன்று போடுங்கள் நான் வாசிக்கிறேன், அவ்வளவுதான். பாரதி தனபால் அவர்கள், பாரதி ஸ்டிக்கர் போடவில்லைன்றதுக்கு அழகாக சிறு புன்னகையோடு சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். தொட்டாம்பாளையம் பழனிசாமி அவர்கள், பாரதி தனபாலுக்கு நல்ல நேரம் எல்லாம் பார்க்க வேண்டாம்ங்களா, எதுக்கு ஸ்டிக்கர் போடுவதற்கா, சரி சரி பாருங்க. பாரதி தனபால் இப்போதானே எழுந்திருச்சு, இப்போதானே என்ட்ரி ஆகிட்டு, என்ட்ரி ஆகியிருக்கேன் ப்ளீஸ், ஓ ஓ சரி சரி, வேலைக்கு போய் வந்திருப்பாங்க, சரி. தொட்டாம்பாளையம் பழனிசாமி கௌரவம், அதுலேயும் ஒரு கௌரவமா, எப்படி காலவாரா இருப்பாருங்க நம் பழனிசாமி ஐயா அவர்கள், என்ன ஒரு விபரீதமான விளையாட்டு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியிலும் தெரிவித்து கொண்டு, அடுத்து எங்கே வந்தேன்னு தெரியவில்லையே, எந்த செல்லக்கிளி இந்த படத்திலிருந்து
அழகிய மலரே அருமை மகளே. இதோ இந்த பாடலும் அழகான ஒரு அருமையான பாடல்தான். எஸ்பியுடன் எல்லார் ஈஸ்வரி எல்லார் அஞ்சலி குரல் கொடுத்திருப்பார்கள், சாரி எஸ்பி பாலசுப்ரமணியுடன் எல்லார் அஞ்சலி குரல் கொடுத்திருப்பார்கள். செல்லக்கிளி படத்திலிருந்து அழகிய மலரே அருமை மகளே, இதோ இந்த பாடல் கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான சூப்பரான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், இதற்கு முன்பு ஒரு பதிவு போட்டிருந்தார் அல்லவா நம் தொட்டாம்பாளையம் பழனிசாமி அவர்கள், பறவை பறந்து விட்டது என்று. அதற்கு என்னமோ படம் என்று சொன்னது எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு வரவில்லை. அது கௌரவம் படத்தில் தான் அந்த பாடல் வரி ஒன்று வரும், அதுபோல் அந்த கௌரவம் என்று போட்டிருக்கின்றார் சிறப்பு. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், நீங்கள் சிவாஜி படத்தில் கூட அந்த வசனம் வரும் என்று சொன்னீர்களே, அந்த படத்தின் பெயர் கௌரவம் என்று சொல்லியிருந்தேன். கண்ணா நீயும் நானுமா என்ற பாடலில் முன்னுரையில் வரும் அந்த வசனம், கிளிக்கு ரெக்க முளைத்து விட்டது ஆத்தா, கிளிக்கு ரெக்கை முளைத்து விட்டது ஆத்தா, விட்டு பறந்து போய்விட்டது என்று அந்த பண்டரிபாயிடம் சொல்வார் ஒரு சிவாஜி. சிறப்பான ஒரு வசனம், வசனத்துடன் வந்து தான் அந்த பாடலே வரும். நன்றி நன்றி. அடுத்து பாரதி தனபால் அவர்கள், மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்றும் பூக்கொத்து கொடுத்து பாராட்டியுள்ளார்கள். கன்னியாகுமரி இரணியர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள், பாடல் தொகுப்பு மிகவும் சிறப்பு, வாழ்த்துக்கள், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாரதி தனபால் அவர்கள், ஆகா அருமை இனிமை என்று பூக்கொத்து கொடுத்து பாராட்டியுள்ளார்கள். அழகு. அடுத்து தொட்டாம்பாளையம் பழனிசாமி அவர்கள், போடா பழனிசாமி, உனக்கு வந்த வேதனை பெரும் சோதனையாக ஆகிவிட்டது, நீ ஓடுடா, ஓடிக்கிட்டே இருடா. நண்பா நான் ஒன்று சொல்லுவேன், இந்த வாய்ப்பை எனக்கு தந்த தொட்டாம்பாளையம் பழனிசாமி நண்பருக்கு நன்றி. எதுக்கு என்று கேட்டால், நேரடியாகவோ தொலைபேசி வழியாகவோ இல்லை வாட்ஸ்அப் வழியாகவோ போடா என்று உங்களை நான் குறிப்பிட்டால் உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். ஆகையால் இந்த ஆசையை இன்று நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன், போடா பழனிசாமி, உனக்கு வந்த வேதனை பெரும் சோதனையாக ஆகிவிட்டது, நீ ஓடுடா, ஓடிக்கிட்டே இருடா. சிறப்பு சிறப்பு நண்பா, சூப்பர். தேன்மொழி அவர்கள், அழகிய மலரே அறுவை மகளே, அழைத்தாய் வந்தேன் உன்னை தேடி, பாசம் நிறைந்த பாடல், சூப்பர் என்றும், மிக இனிமை இந்த பாடல் என்றும், இதயம் கடிந்த வாழ்த்துக்கள் என்றும், அருமை சூப்பர் என்றும். பாடலுக்கு குரல் கொடுத்த எஸ்பிவியை கண்முன் கொண்டு வந்து எஸ்பிவி குரலில் பாடல் சிறப்பு சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். காயத்ரி அவர்கள், நான் கேட்டிராத பாடல் சூப்பராக இருந்தது என்று பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் கோவை ராஜேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் விஜயகுமார் நடித்த படங்களில் இருந்து ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா மற்றும் பொள்ளாச்சி முருகன் இவர்களுடன் பாண்டிச்சேரியில் இருந்து நேயர்கள் சிவரஞ்சினி, அவருடைய அம்மா கலாவதி, அவருடைய அப்பா லோகநாதன் மற்றும் பத்மாவதி வெங்கடாஜலபதி, இவர்கள் அனைவர்களும் தனிப்பக்கத்தில் இருந்து பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த பாடலுக்கு செல்வோம். எந்த பாடலின்றையும் மறந்து விடுகிறேன் பழனிச்சாமி போடுற பதிவால் இதோ வந்து விட்டேன். இவள் ஒரு சீதை, இந்த படத்தில் இருந்து பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் 18, ஆனால் தொட்டாம்பாளையம் பழனிசாமி சகோதரர் இதற்கு என்ன ஒரு பதிவு போடுகிறார் என்று எதிர்பார்ப்போம். இவள் ஒரு சீதை படத்திலிருந்து பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் 18, அந்த ராஜகுமாரனுக்கு என்ன வயசு என்று அவரே குறிப்பிடுவார். இதோ பாடலை கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

0: அழகான அருமையான குரலில் எஸ்பிவி பாடிச் சென்றார். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், இதற்கு முன்பு ஒலித்த பாடலுக்கு காயத்ரி அவர்கள் நான் கேட்டிராத பாடல் சூப்பராக இருந்தது என்று பதிவிட்டார் அல்லவா, அதற்கு தொட்டாபள்ளி பழனிசாமி ஏங்க இத்தனை நாளாக இந்த பாட்டு கேட்காம இருந்தீங்க அப்படி என்று ஒரு பதிவு. சூப்பர். அடுத்து இப்பொழுது ஒலித்த பாடலுக்கு, இன்று அதே பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு எத்தனை வயது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன், எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு நீங்கள் யாரோட வயசு கேட்குறீங்கன்னு என்று. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்களே, நான் அவர்களுடைய வயசு சொல்ல மாட்டேனே. பெண்களிடம் வயசை கேட்கக்கூடாது, ஆண்களிடம் வருமானத்தை கேட்கக்கூடாது என்று மனோரமா ஒரு வசனத்தை சொல்லியிருப்பாங்க. அதுபோல் பெண்களிடம் வயசை கேட்காதீர்கள், நீங்களே கண்டுபிடியுங்கள். நன்றி நன்றி. இன்று அதே பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு எத்தனை வயசு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன், நான் சொல்ல மாட்டேனே. ராஜஸ்ரீ வயசு நான் சொல்ல மாட்டேனே. நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்று பாராட்டி உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து கோவை காயத்ரி அவர்கள் பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பாடல் மிகவும் சூப்பர், கேட்க கேட்க இனிமை என்று பாராட்டி உள்ளார்கள். பாரதி தனபால் அவர்கள் 23 புலிகேசியை கண்முன் கொண்டு வந்துள்ளார் நம் வடிவேல் ஐயாவை. இவர் தான் இளவரசனும், பல்லவ நாட்டு இளவரசனும், சரி எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் இசைத்தரம் சூப்பர் அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாரதி தனபால் அவர்கள் அருமையான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், ஐயா ஏயா இப்படிலாம் என்ன மாட்டுறீங்க, டேய் பழனிசாமி பழனி கோயிலுக்கு போய் இருந்தா பஞ்சாமிர்தம் இனிப்பாக சாப்பிட்டு இருக்கலாமே, சபரிக்கு போனால் நெய் அபிஷேகம் பார்க்கலாம்னு வந்து இங்கே எல்லா பழைய நெய் அபிஷேகமும் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, ஐயையோ ஐயையோ எத்தனை என்னத்தை சொல்ல, நிற்காம ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடுடா பழனிசாமி ஓடு. ஐயோ ஏ என்னாச்சு சகோதரரே, இன்று ஏதோ ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு இன்று கிடைத்து விட்டது, அதை நான் பயன்படுத்தி கொள்கின்றேன் நம் சபரி வானொலி இதய ராகம் நிகழ்ச்சியின் சார்பாக. டேய் பழனிசாமி பழனி கோயிலுக்கு போய் இருந்தா பஞ்சாமிர்தம் இனிப்பாக சாப்பிட்டு இருக்கலாமே, சபரிக்கு போனால் நெய் அபிஷேகம் பார்க்கலாம்னு வந்து இங்கே எல்லா பழைய நெய் அபிஷேகமாக போய்கிட்டு இருக்காங்களே, ஐயையோ ஐயையோ என்னத்தை சொல்ல, நிற்காம ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடுறா பழனிசாமி. சரி, அழகான ஒரு அருமையான பதிவு. அடுத்து தேன்மொழி சகோதரர் சிறப்பான பாடல் அருமையான பாடல்களை தேர்வு செய்த சகோதரிக்கு நன்றி சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், நான் தெரிந்த வரிசையை கேட்கவில்லை, பல்லவ நாட்டு இளவரசியின் இளவரசியை வைத்து கேட்டேன். அப்படியா, சரி சரி. பாடல் வெளிவந்த தேதியை வந்து பார்த்து இன்றைய தேதிக்கு எத்தனை வயசு என்று கணக்கெடுத்து விடலாம் என்று. தப்பித்து விட்டாய் நண்பா, தப்பித்து விட்டாய், உங்களை பாராட்ட வேண்டும். நான் அதைத்தான் கூறினேன். சரி, நானும் நம்பிவிட்டோம், நாங்கள் எல்லோருமே நம்பிவிட்டோம் நீங்கள் கூறியதை. அடுத்து ஒரு நண்பர் நம் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு உரையாடலுக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இதோ அவருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இனிமைகள் பல சேர்த்து தங்களுடைய சொல் வளர்த்தால் சுந்தரமான பேச்சால் ஆற்றலின் உறைவிடமாய் அடக்கத்தின் குடியிருப்பாய் திகழ்ந்து இதய ராகம் எனும் இனிய நிகழ்ச்சியை அன்றாடம் சிறப்புக்கு சிறப்புகள் சேர்த்து உறவுகள் உயரம் தொட உழைக்கவும் சிகரம் தொட சிந்திக்கவும் வைக்கிறீர்கள், தங்களுக்கு வணக்கம், பாராட்டுகள். அதோட அதாவது பாடல்கள்னா இப்படிதான் வித்தியாசம் பண்ணணும். அதாவது நான் என்ன சொன்ன, தன்னுடைய சிந்தனை சுவற்றை பலப்படுத்தி கற்ற திறனை வெளிப்படுத்தி நமக்கு வந்து அந்த பாடல்களை தொகுத்து வழங்குறாங்க பாத்தீங்களா, அதுலயும் வந்து நம்ம அதை சொல்லக்கூடாது, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறன் வந்து உலகத்தையே மாற்றக்கூடிய திறன் அவங்கள்ட்ட இருக்குது.
0: நன்றி நன்றி ஐயா.
1: உலகத்தையே மாற்றக்கூடிய திறன் இருக்குது, அதனால பாடல்கள் எல்லாம் வந்து ஏலிசை கீதம் போல அருமையான அணிவகுப்பு, அத்தகாசமான விஜயகுமார் நடித்த திரைப்பட பாடல்களை தந்து சிறப்பித்த நமது கோவை ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மாவுக்கும் பதிவிட்டு வாழ்த்திய அனைத்து நமது சபரி இணைய வானொலியை வாசிக்கக்கூடிய சுவாசிக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அந்த வாழ்த்துக்களோடு நம்ம யாருக்கு நம்ம நன்றி சொல்லாட்டாலும் இயக்குனருக்கு கண்டிப்பா நன்றி சொல்லணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அவர் இல்லையில் நாம இல்லை.
1: நம்ம இல்லை கிடையாது. அதாவது அவர் வந்து என்னன்னா அந்த பாடலை கூட வந்து சில நிகழ்ச்சிகள் நான் கேட்கறேன், அவங்களே தொகுத்து பாடலை அவங்களே வழங்குறாங்க, அதுக்கு கூட அவர் உரிமை கொடுத்துருக்கிறாரு.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதனால அந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சபரி வானொலி இப்போ எங்கேயோ போயிட்டு இருக்கு, அவ்வளவு குவாலிட்டியா இருக்குதுமா பாட்டு.
0: நன்றி நன்றிகள் ஐயா, பாராட்டியதுக்கு நன்றி, வணங்குகிறேன்.
1: ரொம்ப நன்றி, சந்தோஷம்.
0: ஏனென்றால் வந்து வழிகாட்டி அவர் வந்து ஆள் காட்டி விரலை நமக்கு காட்டுகிறார். அந்த விரலை பிடித்து கொண்டுதான் நாம் சபரி வானொலி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். எனக்கு தெரிந்தவரை அவ்வளவுதான். இது வந்து நமக்கு தாய் வீடு.
1: இயக்குனர் கீதம் நேசிக்கும் கீத நேசன் வந்து கோடு ஓடுறாரு, நம்ம ரோடு
0: போடுறோம், அவ்வளவுதான். நன்றி நன்றிகள் ஐயா, நன்றி நன்றி நன்றிங்களா ஐயா, நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சியை பற்றி அழகாக உரையாடி சென்ற கன்னியாகுமரி இரணியர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் பாராட்டி சென்றார்கள். அவர்களுக்கும் நம் நிலை இயக்குனர் சார்பாகவும் வானொலி அறிவிப்பாளர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களின் நடிகளும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த பாடலுக்கு செல்வோம். பாலூட்டி வளர்த்த கிளி இந்த படத்திலிருந்து நான் பேச வந்தேன், சொல்லத்தான் ஓர் வார்த்தை இல்லை, என்னவென்று தெரியவில்லையே. இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் எஸ்பிபி எஸ் ஜானகி அம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தொட்டாம்பாளையம் கோயில பழனிசாமி ஐயா அவர்கள், ஓர் ஆயிரம் வார்த்தைக்கு மேல் உள்ளது தமிழ் மொழியில், என்ன வார்த்தை இல்லை என்று சொல்வது, அதுவும் ஒரு வார்த்தை தானே. சிறப்பான ஒரு பதிவு. அடுத்து தேன்மொழி அவர்கள், அற்புதம் சூப்பர் மனதை தொட்ட பாடல் என்றும், பாடலுக்கு தங்க கோளை கண்முன் கொண்டு வந்துள்ளார். நம் பாடலை தொகுத்து அனுப்பிய ராஜேஸ்வரி அவர்களுக்கு மலர் பரிசும் கொடுத்து பொன்னாடை போர்த்தி பரிசளித்து கொண்டிருக்கின்றார்கள், கை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு சேவை தொடரட்டும், சிறப்பான பாடல் அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து காயத்ரி அவர்கள், எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஜானகம்மா குரலில் பாடல் இசையோடுகிறது, இழையோடுகிறதா இசையோடுகிறதா என்று தெரியவில்லை, சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். அடுத்து தேன்மொழி அவர்கள், அருமையான பாடல் சிறப்பாக தொகுத்து வழங்கிய அனுசியா அக்காவுக்கு நன்றி, சூப்பர் என்று. நன்றி தான். தொட்டாம்பாளையம் பழனிசாமி அவர்கள் போட்ட பதிவுக்கு நான் கலாய்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர் எப்படி தனிப்பக்கத்தில் வந்து எனக்கு தொலைபேசியில் கழுவி கழுவி ஊற்றுவாரோ என்று தெரியவில்லையே. கடவுளே, என்னை மட்டும் காப்பாற்றுங்களேன். அடுத்த பாடலுக்கு செல்வோம். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு, இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் கோவை ராஜேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் விஜயகுமார் நடித்த படங்களிலிருந்து ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் பாடலை தொகுத்து அனுப்பிய கோவை ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி ராஜேஷ் மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா, பாண்டிச்சேரியைச் சேர்ந்த சிவரஞ்சனி மற்றும் அவருடைய தாயார் கலாவதி, தந்தையார் லோகநாதன் மற்றும் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த பத்மாவதி வெங்கடாஜலபதி, பொள்ளாச்சி முருகன் இவர்கள் அனைவர்களும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் மாலை 4:14. இதோ அடுத்த படப்பாடல், நெஞ்சிலாடும் பூ ஒன்று. இந்த படத்திலிருந்து இன்பம் கோடி மேனி எங்கும். இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியன், ஜானகி அம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல்தான். நெஞ்சிலாடும் பூ ஒன்று இந்த படத்திலிருந்து, கோடி இன்பம் மேனி எங்கும். இதோ இந்த பாடல்.

0: அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தொட்டாம்பாளையம் கோயில பழனிசாமி அவர்கள். மன்னர் மன்னா சொல்லுங்கள் மந்திரியாரே. மன்னா, இதயராகம் நிகழ்ச்சியின் இதுவரை நான் ஒரு சில பாடல்கள் எல்லாம் கேட்கவில்லை, அதை எல்லாம் தந்தார்கள் மன்னா. அப்படியா அமைச்சரே? நான் கேட்கவே இல்லையே. அவர் தூங்கிட்டு இருப்பார். நீங்கள் நன்றாக சாப்பிட்டு விட்டு தூங்கியிருப்பீர்கள் மன்னா. மன்னருக்கு சாப்பிட்டு விட்டு தூங்குற வேலை தானே பெரிய வேலை. அடுத்து, நிகழ்ச்சி சிறக்கட்டும், மகிழ்ச்சி பெருக்கட்டும். ராஜேஸ்வரி சகோதரியின் அருமையான பாடல்கள் தேர்வு என்னை நகைச்சுவையாகவே பதிவு போட வைத்தது. சிறப்புமா சிறப்புமா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டு உள்ளார்கள். இன்னொரு முறை படித்து விடுவோமா? மன்னர் மன்னா சொல்லுங்கள் மந்திரியாரே. மன்னா, இதயராகம் நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஒரு சில பாடல்கள் எல்லாம் கேட்கவில்லை, அதை என்னால் எல்லாம் தந்தார்கள் மன்னா. தொண்டை கட்டுகின்றது எனக்கு. அப்படி அமைச்சரே, நான் கேட்கவில்லையே. நீங்கள் நன்றாக சாப்பிட்டு விட்டு தூங்கியிருப்பீர்கள் மன்னா. இதுதான் நிகழ்ச்சி சிறக்கட்டும், மகிழ்ச்சி பெருக்கட்டும். ராஜேஸ்வரி சகோதரியின் அருமையான பாடல்கள் தேர்வு என்னை நகைச்சுவையாகவே பதிவு போட வைத்தது. சிறப்பு சிறப்புமா, வாழ்த்துக்கள் நன்றிகள் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி தேன்மொழி சகோதரி அவர்கள். அதெல்லாம் அவர் தப்பாக நினைக்க மாட்டார், பயப்படாதீங்க அக்கா. அவர் ரொம்ப ஜாலியான மனிதர். கோகிலா பழனிச்சேமண்ணா சரிதானே? நானாவது பயப்படுறதாவது அவர் தான் எனக்கு பயப்பட வேண்டும். நானே எனக்கே பயப்பட மாட்டேன். எல்லாம் ஒரு நகைச்சுவையாக தானே, அவ்வளவுதான். அடுத்து தேன்மொழி சகோதரி, ஆகா அருமை, சரியான பாடல் என்று பாடலுக்கு ஸ்டார் வழங்கி உள்ளார்கள். காயத்ரி, அருமையான பாடல் சூப்பர் என்றும், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். இதோ பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரியுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ அக்கா, வணக்கம் அக்கா.
0: சொல்லுங்க குழந்தையே, குழந்தையே சொல்லுங்க குழந்தையே.
1: நகைச்சுவையாக அழகா பதிவு போட்டிருந்தாரு கோகுலா பழனிசாமி அண்ணா அவர்கள். பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இதை கேட்டு பாடல் தொகுப்ப பொறுமையா இது முடிய கேட்டு பதிவு போட்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். சிறப்பா தொகுத்து வழங்கின உங்களுக்கும்,
0: இதற்கு முன்பு நம் பாண்டிச்சேரி நேயர்களே என்று ஒரு 5 பேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
1: எல்லாரும் கேட்டு இருக்காங்க,
0: அவர்களுக்கும்
1: என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும்.
0: நன்றிமா, நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். நீயா இந்த படத்தில் இருந்து உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை. ஆமாம், நம் இதயராகம் நிகழ்ச்சி எத்தனை முறை பாடல்களை கேட்டாலும் நமக்கு சலிப்பதே இல்லை. இதோ இந்த பாடல் எஸ்பி பாலசுப்பிரமணியன் சுசிலம்மா குரலில் நம் நிகழ்ச்சி நிறைவு பாடலை கேட்டு ரசித்துவிட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமா? இதோ.

என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சி நிறைவு பாடல் அழகாக ஒலித்து சென்றது. எத்தனை முறை பார்த்தாலும் சுகராகவும் முடியாது, நம் இதயராகவும் முடியாது, தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். நம் நிகழ்ச்சி நிறைவு பாடல் அழகாக ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள், இனிமையான இதமான பாடல், கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும் மலர்தூவி வாழ்த்து உள்ளார்கள். அருமையான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். மிக்க நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும், மற்றும் தனிப்பக்கத்தில் பாண்டிச்சேரியை சேர்ந்த சிவரஞ்சனி, அவருடைய தாயார் கலாவதி, அவருடைய தந்தையார் லோகநாதன், மற்றும் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த பத்மாவதி, வெங்கடாஜலபதி இவர்களுடன் பொள்ளாச்சி முருகன் இவர்களும் பாடல்களை தொகுத்து அனுப்பிய தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரனா அனைவரும் பாடலை கேட்டு ரசித்தார்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, மற்றும் நில இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

அன்பான சௌரி வானொலி சொந்தங்களுக்கு அன்பான மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இரவு 8 மணி. பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். திரைக்கணம் நிகழ்ச்சியை வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தனலட்சுமி பரசுராமன். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பூக்காரி படத்திலிருந்து தேனி மாவட்டம் ஹரிச்சந்திரன் ஐயா விருப்பத்தில் நிகழ்ச்சியில் முதல் பாடல், ஒரு சூப்பரான பாடல் இதோ பூக்காரி பாடல் வரும்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. பூக்காரிய படத்திலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தேனி மாவட்டம் அரிச்சந்திரன் ஐயா விருப்பத்தில் ஒலித்தது. பாடலை கேட்டு பதிவு கொடுத்துகிறார். என்னுடைய விருப்ப பாடலை தந்ததுக்கு நன்றி நன்றி சொல்கிறார். நன்றி ஐயா, அருமையான அற்புதமான பாடலை பதிவிட்ட உங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். நிகழ்ச்சியோட ராமாபுரம் அனுஷ்வா சகோதரி இணைந்து மிகச்சிறக்க வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. வாங்க சகோதரி, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கும். தேன்மொழி முருகன் அழகாக பாடலை கேட்டு ரெண்டு சிக்கரப்பதிவு, அழகான சிக்கரப்பதிவு கொடுத்துக்கிறாங்க. நன்றிம்மா, உங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒரு சூப்பரான பாடல்.

நீட்டில் அடுத்த பாடலாக ஒரு தாயின் சபதம் படம். படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் சத்தியமங்கலம் கோகிலா பழனிசாமி நண்பர் விருப்பமாக இதோ ஒலிக்குது பாடல். நிலையத்தில் நேரம் 8:05. ஒரு தாயின் சபதம் பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது, ஒரு தாயின் சபதம், அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம்.

சத்தியமுகத்துலேருந்து கோகிலா பழனிசாமி நண்பர் விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துக்கிறார். பாடலை வழங்கினதுக்கு அறிவிப்பாளருக்கு நன்றி நன்றி என்று சொல்கிறார். நன்றி நன்றி ஐயா, அருமையான பாடல். நீசல் அடுத்த பாடலாக மின்னல் ஐயப்பன் ஐயா விருப்பத்தில் சொர்க்கம் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான பாடல் ஒலித்தது. சொர்க்கம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல், டிஎம்எஸ் பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் மின்னல் ஐயப்பன் ஐயா விருப்பத்தில் ஒலித்தது. பாடலை கேட்டு பதிவும் ஒத்துகிறார். ஐயா பாடலை வழங்கினதுக்கு நன்றி நன்றி சொல்கிறார். நன்றி ஐயா, ஒரு அற்புதமான பாடல், ரொம்ப ரொம்ப நன்றி. பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். நீட்டில் அடுத்த பாடலாக முத்து மண்டபம் படத்துலேருந்து ஒரு எல்லாருடைய மனசை தொடர்ற மாதிரி ஒரு பாடல், சூப்பரான பாடல், மனசை டச் பண்ணுற பாடல் கூட சொல்லலாம். முத்து மண்டபம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல், ராமாபுரம் அனுஷா சகோதரி விருப்பமாக இதோ ஒலிக்கும் பாடல். நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல், முத்து மண்டபம் படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல் ஒலித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் ராமாபுரம் அனுஷா சகோதரி விருப்பமாக நன்றிமா, ஒரு அருமையான பாடத்திற்கு நன்றி. பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துக்கிறாங்க. நான் விரும்பிய பாடலை தந்ததுக்கு நன்றி நன்றி நன்றி என்று நான் சொல்கிறேன். நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தெருவுக்கு நன்றி. பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். வீட்டில் அடுத்த பாடலாக இதோ ஒலிக்கும் பாடல்.

நீட்டில் எடுத்த பாடலாக பஞ்சவர்ண கிளி படத்திலேருந்து தென்காசி மாவட்டம் விஜய் அரசுகுமார் சகோதரி விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல்மா. இதோ நியூஸில் நீங்கள் கேட்ட விரும்பி கேட்ட பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஒரு பாடல் ஒழித்தது. பஞ்சாவரண கிளி படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காட்சி மாவட்டம் விஜயரசகுமார் சகோதரி விருப்பாங்க. ஒரு சூப்பரான பாடலுமா, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பாடலை கேட்டு ரொம்ப நாளாச்சு. என்னுடைய நினைவுக்கு கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துக்கிறாங்க. விருப்ப பாடலை பிரசரம் அண்ணாவுக்கு தந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றிமா, நன்றிமா. பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஈஸ்வர் அடுத்த பாடலாக

நியூஸில் அடுத்த பாடலாக. சென்னை மோகனூரும் பத்மாவதி ஐயா விருப்பத்தில் கிழக்கு சிறுமியை படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல். இதோ அவர் விரும்பி கேட்ட பாடல்.

திரைக்கணேசில் ஒரு சூப்பரான பாடல், கிழக்கு சீமை படத்திலேருந்து, கிழக்கு சீமையிலே படத்திலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை மங்கடகம் பத்மாவதி ஐயா விருப்பத்தில் ஒழித்தது. பாடலை கேட்டு பதியம் கொடுத்துகிறார். பாடலை வழங்கினதுக்கு நன்றி மகிழ்ச்சி சொல்கிறார். நன்றி நன்றி. பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். நீச்சல் அடுத்த பாடலாக, இதுவும் ஒரு சூப்பரான பாடல் தான், சென்னை பத்மாவதி அம்மா விருப்பத்தில் ஒரு சூப்பரான பாடல் தான், ஒலிக்கும் பாடல்.

திரைக்கணிஷில் ஒரு அற்புதமான சூப்பரான பாடல் ஒலித்தது. மனசுக்கேற்ற மகராசன் படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை பத்மாவதி அம்மா விருப்பத்தில் ஒலித்தது. நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. பாடலை கேட்டு பதிவும் கொடுக்குறாங்க. பாடலை வழங்கினதுக்கு நன்றி, மகிழ்ச்சி சொல்கிறாங்க. நன்றிம்மா, பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நேற்று அடுத்த பாடலாக காஞ்சிபுரம் பிள்ளையார் படத்திலிருந்து திருப்பூர் சுந்தரி சகோதரி இருப்பாங்க. மன்னாதி மன்னன் படத்திலிருந்து டிஎம்எஸ் கோரலில் ஒரு அற்புதமான பாடல். இதோ ஒலிக்கும் பாடல். நிகழ்ச்சியோட சேலம் மாவட்டம் அறிவழமங்கை நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லி பாடலும் பதிவிட்டுகிறாரு. வேற வாங்க தம்பி, நன்றி. இதோ மன்னாதி மன்னன் படத்திலிருந்து பாடல்.

திரைக்கணிஷில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. மன்னாதி மன்னன் படத்திலிருந்து டிஎம்எஸ் குரலில் ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் காஞ்சிபுரம் பிள்ளையார் படத்திலிருந்து திருப்புரி சுந்தரி சகோதரி விருப்பமாக ஒழித்தது. ஆனால் சகோதரி தான் ஆளக்கான நினைக்கிறேன். ஆமாம், பாடல் கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல. சரி, ஓகே. பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நிலையத்தில் நேரம் 8:48. அடுத்த பாடல்.

நீசன் எடுத்த பாடல் மனசெல்லாம் படத்துலேருந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பாடல். அதான் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மென்மையான காடல் நம்ம செவிக்கு விருந்தான ஒழிக்கும் போது நம்மளே மறந்துடுவோம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பாடல் மனசெல்லாம் படத்துலேருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் தேன்மொழி முருகன் குடும்பத்தார் விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது இந்த இரவு நேரத்தில் அந்த மாதிரி மென்மையான பாடல் கேட்குறதுன்னா அது தனி சுகம்தான். இதோ தேன்மொழி முருகன் சகோதரி விருப்பமாக ஒலிக்கும் பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. மனசெல்லாம் படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். அதாவது நம்மளே மெய் மறந்துடுற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் தேன்மொழி முருகன் குடும்பத்தார் விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல். நன்றிம்மா பாடலை கேட்டு நான் விரும்பிய பாடலை வழங்கினதுக்கு ஆர்ஜே பரசுராம அண்ணாவுக்கு நன்றி. சூப்பர்மா, நன்றி நன்றி. நம்ப பாடலை கேட்டு பதிவு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கும் நன்றிகள். நேஷனல் அடுத்த பாடலாக பாபு படத்திலிருந்து டிஎம்எஸ் குரலில் ஒரு அற்புதமான பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் தேனி மாவட்டம் விஎஸ் ராஜனி ஐயா விருப்பத்தில் ஒலிக்கும் பாடல்.

திரைக்கணிச்சில் ஒரு சூப்பரான பாடல். டிஎம்எஸ் வரையில் பாபு படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல் ஒழித்தது. பாடலை விரும்பி கேட்டு சொந்தம் தேனி மாவட்டம் விஎஸ் ராஜன் ஐயா விருப்பத்தில் ஒழித்தது. நன்றி இல்லையா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாடலை கேட்டு பதிவு கொடுத்துக்கிறாரு, நன்றி பதிவு கொடுத்துக்கிறாரு, ரொம்ப ரொம்ப நன்றிங்களையா. விஎஸில் இணைந்து பாடலை கேட்டு உற்சாகமாக பதிவிட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். வீட்டில் அடுத்த பாடலாக

நெக்ஸ்ட் அடுத்த பாடலாக அவள் ஒரு தொடர்கதை படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல், பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் வளர்மதி நித்யானந்தம் சகோதரி விருப்பமாக நம்ம சபரி வானொலி சொந்தங்களுக்காக எடுத்துக்கிடுறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிமா. ஒரு அருமையான பாடல். கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும். உண்மையிலே அதான் அருமையான பாடல். ஏதோ நீர் சொல் சகோதரி விரும்பி கேட்ட பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான படம் ஒளித்தது. அவ்வளோ ஒரு தொடர்கதை படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல், பாடலை விரும்பி கேட்ட சொந்த கரூர் வளர்மதி நித்யானந்தம் நம்ம வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் ஒழித்தது. நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தெருவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாடலை கேட்டு பதிவு முடிக்கிறாங்க.

என்னுடைய பாடலை வழங்கினதுக்கு மிக்க நன்றி அண்ணா அப்படின்னு நன்றிமா. ஒரு அருமையான பாடத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீசல் இந்த பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்காக சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றிகள். நீசல் அடுத்த பாடலாக இதுவும் ஒரு சூப்பரான பாடல். காஞ்சி ஒரு பிள்ளையார் பாடல், சித்ரா முருகன் தினேஷ் விருப்பமாக ஒரு அட்டகாசமான பாடல். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது போன பாடல். கண்ணிலே என்ன உண்டு, கண்கள் தான் அறியும். இது ஆப்போசிட்டான பாடல். இது ஒரு நல்ல பாடல் தான்.

திரை கணேஷில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. பாடலை இந்த அற்புதமான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் காஞ்சிபுரம் பிள்ளையார் பாடத்திலிருந்து சித்ரா முருகன் தினேஷ் விருப்பமாக நல்லா பாடலை ஒத்து கவனிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயமும் நமக்கு என்ன சொல்கிறாங்க அந்த பாடல் வழியாக, எந்த நேரத்துலையும் மனம் தளரக்கூடாது, மனசை போட்டு குழப்பம் இருக்கக்கூடாது, எவ்வளோ துன்பம் வந்தாலும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஒத்து கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நீங்கள் அடுத்த பாடல், இந்த பாடலை கேட்டீங்கன்னா தம்பி பாடலை பதிவிறக்க பண்ணல, இதோ உடனே பதிவிறக்க பண்ணிடுறோம்.

திரை கணேஷனில் அடுத்த பாடலாக சேலம் மாவட்டம் அறிவழம் அங்கே விருப்பமாக படம் ஆதித்யா படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல். இதோ அறிவழம் அங்கத்தை அறிவழம் அங்கே தம்பி விருப்பமாக ஒழிக்கும் பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் அறிவழமங்கை விருப்பமாக ஒழித்தது. நன்றி வா, நன்றி தம்பி, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துக்கிறார். என்னுடைய விருப்ப பாடலை வழங்கினதுக்கு நன்றிகள் அண்ணா. இவ்வளோதான், இது மாதிரி தான் நான் பதிவு எதிர்பார்க்குறேன். ரொம்ப பெருசாலாம் போட்டால் நமக்கு தெரியாது. என்னுடைய விருப்ப பாடலை வழங்கினதுக்கு இல்லை தந்ததுக்கு நன்றிகள் ஐயா, நன்றி அண்ணா, ஏதாவது ஒன்று. அவ்வளோதான், சிம்பிளான வார்த்தை. அந்த பதிவு படிக்காத போயிட்டேன். போன பாடலுக்கு மிக்க நன்றி சொல்லிக்கிறாங்க. காஞ்சிபுரம் பிள்ளையார் பாலத்தின் சித்ரா முருகன் சென்னை விருப்பமாக ஒழித்ததில்லவா, மிக்க நன்றின்னு பதிவு போட்டாங்க. அது படிக்க சொல்லவே இல்லை, சாரிம்மா, மறந்துட்டேன். அந்த பாடலே மூழ்கி வந்துட்டேன். நெக்ஸ்ட்டில் அடுத்த பாடலாக

திரைக்கான நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக அழகன் படத்திலேருந்து ஒரு மென்மோம மென்மையான பாடல் இந்த நேரத்தில் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். சகோதரிக்கு வாழ்த்துக்கள். கோவையிலேருந்து காயத்ரி சகோதரி விருப்பமாக ஒலிக்கும் பாடல் நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தருது. என்னுடைய நிகழ்ச்சியில் இன்றைக்கு தான் வந்து பாடல் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், அருமையான பாடல். ஏதோ ஒலிக்கும் பாடல் அழகன் படத்திலேருந்து. நிலையத்தில் நேரம் 9:24.

திரைக்கள நினைச்சில் ஒரு மென்மையான சூப்பரான பாடல் ஒழித்தது. அழகன் படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் கோவையிலேருந்து காயத்ரி சகோதரி விருப்பமாக ஒழித்தது. நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தருவதற்கு நன்றி. நீட்டில் இணைந்து பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துக்கிறாங்க. என்னுடைய விருப்ப பாடலை வழங்கினதுக்கு தலைநட்சியம் பரசுராமன் அண்ணாவுக்கு நன்றி, மிக்க நன்றி சொல்கிறாங்க. நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தருவதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாடலை கேட்டு உற்சாகமாக பதிவு தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். நீச்சல் நிறைவாக மன நிறைவான பாடல் ஒழிக்கும் பாடல். நகநூலூர் கண்ணனையா விருப்பத்தில் மகாகவி காளிதாச படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல். கே சுந்தராம்பாள் சுந்தராம்பாள் வந்து இன்றைக்கி நினைவு நாளாம், அவங்களுடைய நினைவு நாளாம். ஆகையால் பாடல் கிடையாது, ஒரு அருமையான அற்புதமான பாடல். இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி கேட்பேன். நிகழ்ச்சியில் ரொம்ப நன்றி இல்லையா, அருமையான பாடல் தெரியுது. நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்கும் பாடல். இதுவரை பாடலை பதிவிட்டு அத்தனை சொந்தங்களுக்காகவும் பரிசு பாடலாக இந்த பாடல்

ஒழித்த திரை கணேஷில் ஒரு நிறைவாக ஒழித்த பாடல், ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல். மகாகவி காளிதாஸ் படத்துலேருந்து கே சுந்தராம்பாள் அந்த அம்மா பாடிய ஒரு அற்புதமான பாடல். அந்த அம்மா இன்றைக்கி நினைவு நாள் போற்றி ஒரு அற்புதமான பாடல் நம்ம வானிலில் ஒழித்தது. இந்த அற்புதமான பாடலை தேர்வு செய்த உள்ளம் நங்கநல்லூர் கண்ணனையா விருப்பத்தில் தான் ஒழித்தது. நன்றிகள் ஐயா, ஒரு அருமையான பாடல், பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துக்கிறாரு. என் விருப்ப பாடலை வழங்கினது பல கோடி நன்றிகள் ஐயா அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கும் நன்றி. இந்த அற்புதமான பாடலை எங்களுடைய நினைவுக்கு கொண்டு வந்ததுக்காக, அதுவும் வானொலி சொந்தங்களுக்காக பாடலை கேட்டது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான உங்களுக்கு மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இதுவரை திரைக்கான நிகழ்ச்சியில் இணைந்து பாடலை பதிவிட்டு நன்றி பதிவு கொடுத்து பதிவு கொடுத்த உற்சாகப்படுத்தின எங்கள் எல்லா அனைத்து சொந்தங்களையும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்களுடன் நல்லட்சி பரசுராமன். நன்றி, வணக்கம்.